0: The chief of Overseas Congress, Sam Pitroda, is charging at the RSS to embrace the core idea of India. Sam Pitroda, remember, is heading the Indian Overseas Congress for United States of America and Canada. And that is where, in the USA, in New York, is where RSS Chief Mohan Bhagwat has landed. He's arriving for an event that he'll be addressing also. But Sam Pitroda is saying here, and I quote him here first, India belongs to everybody. Hindus, Muslims, Christians, Jews, Dalits. And therefore, what the RSS needs to do is embrace the core idea of India. Pitroda adding that there should be an end to caste discrimination, equality, justice and liberty. We've got to respect our women, provide free education and healthcare to them. On the RSS then, he's adding, and I quote him here now, if you believe in the core idea, then I'm with you. Pitroda says more women and equal place for women should be, that would be the modern RSS. So he's basically suggesting RSS is this old archaic organization that does not believe in respecting women or equality of women. And this is not a coincidence that he's referring to RSS. It's because Mohan Bhagwat is there. Listen.
1: I would say any organization in India, RSS, non-RSS, should really go back to core idea of India that our founding fathers had. What was the core idea of India? That India belongs to everybody. India belongs to Hindu, Muslim, Christians, Jews, Dalits. So that's one core idea. Second core idea is we got to get rid of our caste system somehow. We got to respect people for what they are. We can't look down on somebody. We can't say that Dalit can't go to a temple. Okay? How could we do that in this day and age? We got to respect our women. We got to provide free education. We got to provide free healthcare. We got to focus on nonviolence, equality, equity, justice, liberty. That's the core idea. If you believe in core idea, I'm with you. Now, we may have different way of getting there, which is okay. You know. So if RSS says that we are going to change our way of doing things.
0: The chorus is growing for Chief Minister Vijay as Prime Minister next. Now, this is, of course, happening with regard to his own government ministers, one after another in Tamil Nadu, are now echoing that Vijay should become the future Prime Minister of India. Is that a possibility? Can that happen? Will that happen? Adding to this, posters have been put up across Tuticorin in the state. TVK functionaries have pasted these posters across Tuticorin, calling Chief Minister Vijay as the future Prime Minister of India. Posters are reading this, and I just want to quickly quote and translate for you. Today's Chief Minister, tomorrow's Prime Minister Vijay. A functionary of party's Tuticorin Central District Unit, who recently joined the party from AIDMK, pasted these posters across the city and calling him already as the future Prime Minister. TVK Minister Mary Wilson said people chose Vijay Chief Minister. They also clearly want to see him very soon as the Prime Minister's face. Also, Tamil Nadu Minister Sengotian had said that Thalapathi will rule India one day. The minister adding, it's not just about the southern states. Even the northern states are looking forward to Vijay as the Prime Minister, and that history is in the making. But there is one party, their own ally, Congress, that's trying to downplay all of this. Let's listen in first to what the TVK leaders are saying.
2: எதிர்கால இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியாக விளங்கக்கூடியவர் தான் தமிழக வெட்டிக் கழகத்துடைய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிறது மட்டுமல்ல, ஒரு வார காலத்துக்கு முன்னாலே வட மாநிலத்திலே இருந்து சில பேர் என்னை சந்தித்தார். நான்கு சகோதரிகள், அவரோடு நான்கு சகோதரர்களின் நிலத்திலே சந்தித்தார். உங்கள் முதலமைச்சரை போல எங்களுக்கு எப்படி முதலமைச்சர் கிடைப்பார் என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால் வட மாநிலங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தளபதியை தவிர எவராலும் இல்லை என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறார்.
3: எல்லாருமே ரசிகர் பண்ற போட்ல இருக்காங்க. அதனால நீங்க ரசிகர் பண்ற போட்ல இருக்கவங்களை நீங்க மௌனம் மாற்ற முடியாது. தமிழ்நாடு இந்தியாவுக்கே தெரியும் இந்தியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளுடைய அதிகாரங்களையும் பிடுங்குவதிலும் இடியையும் சிபிஐயும் உபயோகப்படுத்தி பயன்படுத்துவதிலும் அக்கட்சிகளை உடைப்பதிலும் ஜனநாயகத்தை இல்லாமாக்குவதிலும் குறிப்பிட்ட விதத்தில் டீலிமிட்டேஷன் எப்படியாவது கொண்டு வந்து அசாம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி புது தொகுதிகளை வரைவு செஞ்சு எந்தெந்த பூத்தெல்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தெல்லாம் டாட்டா கனெக்ட் பண்ணி ஒரு தொகுதியை உருவாக்கி அந்த தொகுதியில் பாஜக எம்பிக்களை உருவாக்குறதுக்காக திட்டம் முடிவுக்கு பாஜக அந்த ஃபார்முல அந்த ஃபைட்ல இருக்க நாங்க. அவர்களுடைய மோடு வேற எங்களுடைய மோடு வேற.
4: இதற்கு காங்கிரஸ் இயக்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கிறதுதான் முக்கியமே தவிர நாங்க என்ன சொல்றோங்கிறது முக்கியம் இல்ல. அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஏனென்றால் காங்கிரஸ் திமுக உடைய கூட்டணியில இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று முதல் முதலாக காங்கிரஸ் கூட சொல்லாத ஒரு காலகட்டத்திலே அறிவித்தவர் எங்களுடைய தலைவர் அவர்கள். இன்று கூட்டணியிலே இருந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை செய்யும் பொழுது காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் தான் இதற்கு பதில் சொல்லுவார்.
0: So, viewer, what do you think? Is Vijay set to become the Prime Minister next of the country? Can he do that? Will he get support from the northern states? It will be an interesting development to watch out for. Meanwhile, I'm wrapping up this bulletin for now, but stay tuned because a top story without a doubt is from Nepal. India Today and Aaj Tak, Swetha Singh is right there on ground zero. Special reports from her after a very short break. Stay tuned. Thank you very much.
5: Are watching India Today.